0: அது நன்றி நன்றி.
1: Car 1 dispatch on.
2: Show me on scene, Mile Land Fire, Russell.
1: 1606.